0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம் சுந்தர.

புரமீ தெக ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறையக நாரதுபு தம்புரமீத ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறையக நாரதுபு தம்புரமீத ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறைய திசூலம்புதா திப்புதுவருடு தடிம் கதிம் கதிம் கதித்தகையனுது திசூலம்புதா திப்புதுவருடு தடிம் கதிம் கதிம் கதி.

0: ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம

தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு தர்கிட்டு